பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் சத்து தேவ பக்தாத் மாடி வருவார். பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் பத்து தேவ பக்தாத் மாடி வருவார். பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் பத்து தேவ பக்தாத் மாடி